0: 819 किलोहर्ट्ज, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस,
2: सिल्वर नेरम, सिल्वर नेरम।
3: அன்பான சிறுவர் சிறுமிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடனும் வரவேற்கிறது உங்கள் இனிய சிறுவர் நேரம் வானொலி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் நல்ல கதைகள், இனிய பாடல்கள், ஆன்மீக செய்திகள், பழமொழிகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழப் போகின்றோம். நம் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி நல்ல சிந்தனைகளுடன் வளர்வோம். அப்படியானால் வாருங்கள், சிறுவர் நேரத்துடன் இணைந்து அறிவையும் ஆனந்தத்தையும் பெறுவோம்.

அன்பு குழந்தைகளே, முதலில் நீங்கள் நினைவு கூறும் தெய்வம் விநாயக பெருமானை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். நல்ல எண்ணம் நல்ல செயல் வெற்றிக்கு வழி என்பதை நினைவில் கொள்வோம். விநாயகரை போல நாம் அமைதியாக சிந்தித்து அறிவுடன் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் முருகனை போற்றும் பக்தி பாடல். வேல் ஏந்திய முருகப்பெருமான் தைரியம் அறிவு மற்றும் துணிச்சலின் அடையாளமாக விளங்குகின்றார். முருகன் எப்போதும் உண்மையையும் நீதியையும் காப்பாற்றி இருக்கின்றார்.

சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அன்னை மாரியம்மன் நமக்கு அன்பையும் கருணையையும் பாதுகாப்பையும் வழங்கும் தெய்வமாக விளங்குகின்றார். அவரை முன்னிட்டு உங்களுக்காக இதோ அடுத்த பக்தி பாடல்.

அம்மனை மற்றும் சிவபெருமான் அமைதி ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கின்றார். இறைவனை வணங்குவதுடன் நாம் அனைவரிடமும் அன்பாகவும் உதவும் மனத்துடனும் நடந்து கொள்வதே சிறந்த வழிபாடு. அன்பு செய்வோம், நல்லதே செய்வோம். அடுத்த பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசியின் பக்தி பாடல்கள் அசோசியேட் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை ஆயில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அண்ட் சந்திரமுகி டூ டிஜிட்டல் பார்ட்னர் சினி உலகம்
1: அன்பு குழந்தைகளே இன்று சனிக்கிழமை காலை பள்ளி விடுமுறை நாள் என்பதால் நம் நேரத்தை மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றலாம் காலையில் எழுந்தவுடன் இறைவனை வணங்கி வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுங்கள் பிறகு சிறிது நேரம் புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் பெற்றோருடன் நேரம் செலவிடுங்கள் விளையாடுங்கள் ஆனால் நல்ல பழக்கங்களை மறக்காதீர்கள்

0: உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு நாள் ஒரு சிறுவன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு வயதான பாட்டி சாலையை கடக்க முடியாமல் நின்றதை பார்த்தான். அவன் உடனே சென்று பாட்டிக்கு உதவி செய்து சாலையை கடக்க வைத்தான். பாட்டி மகிழ்ச்சியுடன், உன் சிறிய உதவி எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது என்றார். இந்த கதையின் நீதி என்ன என்றால், பிறருக்கு செய்யும் சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியை தரும். அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும்.
1: பட்டாம்பூச்சி. இந்த பாட்டு ஒரு கட்டெரும்புக்கு காது குத்துறத பத்தி. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டினில ஒரு கொண்டாட்டம். நல்ல பாட்டு, ரசிச்சு கேளுங்க.

உங்களுக்காக ஒரு கவிதை. காலை எழுந்து படிப்போம், கடமைகளை முடிப்போம், அன்புடன் நாம் பழகுவோம், அனைவரையும் மதிப்போம், உண்மை வழியில் நடப்போம், உயர்ந்த மனிதர் ஆவோம், நல்ல எண்ணம் கொண்டால் நாளை வெற்றி காண்போம்.

அன்ப குழந்தைகளே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 12:30 வரை கலைவாணியோடு கேட்கலாம். இன்றைய அத்திச்சூதி, அறம் செய்ய விரும்பு. இதன் பொருள், நல்ல செயல்களே செய்ய விருப்பம் கொள்ள வேண்டும் என்பதாகும். உதாரணமாக, நண்பருக்கு உதவுவது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, பெற்றோருக்கு உதவுவது போன்றவை அறச்செயல்கள். நாம் தினமும் ஒரு நல்ல செயலை செய்ய முயற்சி செய்ய வேண்டும்.

அன்பு சிறுவர்களே, உங்களுக்கு ஒரு மாதம் விடுமுறை கிடைத்துள்ளது இல்லையா? விடுமுறை நாட்களை எப்படி பயனுள்ளதாக கழிக்கலாம் என்பது தெரிந்து கொள்வோமா? புதிய புத்தகங்களை படிக்கலாம், ஓவியம் வரையலாம், புதிய பாடல்களை கற்கலாம், பெற்றோருக்கு வீட்டில் உதவி செய்யலாம், தோட்ட வேலைகளில் கலந்து கொள்ளலாம், அல்லது நண்பர்களுடன் நல்ல விளையாட்டுக்களை விளையாடலாம். விடுமுறை என்பது ஓய்வுக்காக மட்டுமல்ல, புதிய பொருட்களை கற்றுக்கொள்ளும் நல்ல வாய்ப்பும் ஆகும்.

இன்று நம்முடைய சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்புகள், அதாவது சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி அறிந்து கொள்வோமா? தமிழ் உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று. தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழியாகும். பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்டு எழுதப்பட்டு வரும் சிறப்புமிக்க மொழி நம்முடைய தமிழ் மொழிதான்.

தமிழ் மொழி ஒரு செம்மொழி உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மொழி உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன் இலக்கிய வளமும் இலக்கண சிறப்பும் இதற்கு காரணமாகும். தமிழில் உயர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயர்மெய் எழுத்துக்கள் 216. இவை அனைத்தும் சேர்ந்து தமிழின் எழுத்து உலகத்தை அழகாக அமைகின்றன.

அன்பான குழந்தைகளே, இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நல்ல சிந்தனைகள், நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்கள் இவைதான் நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றும். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றாக படியுங்கள், அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum.
2: Kim to Mauritius.
3: Namaskar.
4: Shatrandariki Hrudaya Purvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். இந்த சனிக்கிழமை என்னும் நன்னாளில் கோளாறு பதிகம் என்னும் பதிகத்தை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. உடையது விளம்பேல் என்றார் ஔவையார். அதாவது பொருட்களை வைத்து பெருமை செய்யக்கூடாது. ஆகையால் நாங்கள் ஔவையாரை பின்பற்றுவோமாக. அடுத்து வருவது இன்னிசைப்பாடல்கள். இதோ சத்யபிரகாஷ் அவர்கள் பாடிய இந்த அருமையான பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் மௌனம் போலே என்னும் பாடலை சிறப்பாக அகஷ்மா ஊரில் வசிக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

0: வானொலி அன்பர்களே, நரேஷ் ஐயர் பாடிய இந்த அருமையான பாடல் ஒன்ஸ் மோ என்னும் படத்திலிருந்து வந்துள்ள இந்த பாடலை சிறப்பாக புலேஹோஷ் ஓரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.
1: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
2: செக் 1 2 3

வானொலி அன்பர்களை நாம் வணங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி வாட் அ பக்கெட் என்னும் கிராமிய பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.